0: कार्यक्रम के अंत में आपने सुना मदन मोहन के संगीत निर्देशन में उन्हीं का गाया गीत दस्तक फिल्म से। इसी के साथ ही फिल्मी गीतों का कार्यक्रम बहारों की शाम अब यहीं समाप्त होती है। ये आकाशवाणी का श्री विजयपुरम केंद्र है। शाम के 5 बजे हैं, पेश है तमिल कार्यक्रम।
1: आकाशवाणी श्री विजयपुरम वानोली निलयम वळंगम तमिळ अमुदम वणक्कम नेर्गळे। மீட்டர் 684 கிலோ ஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒளிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு ஆழித்திங்கள் 28ஆம் நாள், ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம் தகவல் நேரம் வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் இஞ்சி சாகுபடி குறித்து மக்காப்பாட் பகுதியைச் சேர்ந்த திரு கே கணேசன் அவர்களுடன் நேர்முகம், திரையிசை ஆகியன கேட்கலாம். குரலமுதம் தென் புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. பொருள்: தென்புலத்தார் அதாவது இறந்த நமது முன்னோர், தெய்வம் விருந்தினர், சுற்றத்தார் தான் என்ற ஐ வகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றி பாதுகாத்தல் இல்வாழ்வானின் மிகச்சிறந்த கடமையாகும். மீண்டும் குரல்: தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. குரல் எண் 43, அதிகாரம் இல் வாழ்க்கை.

0: நேயினை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அறிவிப்பாளர் வரதராஜன். தகவல் நேரம். வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். காற்று மணிக்கு 35-45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இது மேலும் வலுப்பெற்று சில இடங்களில் 55 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. எம்வி பாராட்டாங் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுபராஜ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மதியம் 12 மணிக்கு ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பம்புகா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:45 மணிக்கு சுவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 மணிக்கு ஷஹீத் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ரங்கத் நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு ஷஹீத் தீப்பில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளைய பிற்பகல் 2:30 மணிக்கு சுவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை பகல் 11:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் சுவராஜ் தீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத் தீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை மாலை 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மாலை 4:30 ஷஹீத் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ஜாலிபாய் நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 15 தேதி காலை 5:30 மணிக்கு சுவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிலட்சுமி நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து மாயாபந்தர் வழியாக டிக்லிப்பூர் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 15 தேதி காலை 7 மணிக்கு டிக்லிப்பூரில் இருந்து மாயாபந்தர் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி நாளந்த கப்பல் நாளை இரவு 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 15 தேதி காலை 9 மணிக்கு லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. ஹர்கர் திரங்கா 2026 மற்றும் வந்தே மாத்திரம் பாடல் உருவாக்கப்பட்டது 150th ஆண்டை கொண்டாடும் விதமாக மத்திய அரசின் முன்னெடுப்பாக செல்ஃபி வித் திரங்கா ஆகஸ்ட் 9 தேதி தொடங்கி ஆகஸ்ட் 17 தேதி வரை நமது பெருமைமிகு மூவர்ண கொடியுடன் செல்ஃபி புகைப்படம் எடுத்து அப்புகைப்படத்தை www.hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம். சுதந்திர விழா கொண்டாட்டங்களின் ஒரு அங்கமாக டிஜிட்டல் கொண்டாட்டமும் இணைந்திருக்கிறது. ஆம் நேயர்களே, நீங்கள் பதிவேற்றம் செய்யும் புகைப்படத்தில் வந்தே மாதரம் பாடல் தானாகவே இணைந்துவிடும். வாருங்கள் நேயர்களே, நமது தேசத்தின் பெருமையை ஒன்றாக இணைந்து கொண்டாடுவோம். ஹர்கர் திரங்கா 2026 என்ற மத்திய அரசின் முன்னெடுப்பில் தேசபக்தியுடன் அனைவரும் கைகோர்ப்போம். ஆம் மக்களே, செந்நீர் சிந்தி தம் இன்னுயிரையும் ஈந்து காத்த நம் தேசிய கொடியின் மகத்துவம் அறிவோம். நம் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துவோம். சுதந்திர விழாவை போற்றிக் கொண்டாடுவோம்.

0: நமது கொடி, நமது தேசம், நமது பெருமை.
1: நேர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13 நாள் உலக உறுப்பு தான தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இறப்புக்கு பின்னரும் அல்லது உயிருடன் இருக்கும்போது உடல் உறுப்புகளை தானம் செய்வதன் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தவும் பல உயிர்களை காப்பாற்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஒருவரின் உடல் உறுப்பு தானம் மூலம் 8 பேரின் உயிரை காப்பாற்ற முடியும். கண், இதயம், கல்லீரல், சிறுநீரகம், நுரையீரல்

0: மற்றும் குடல் போன்ற உறுப்புகளை தானம் செய்யலாம். மனிதநேயத்தின் மிகச்சிறந்த செயல்களில் உடல் உறுப்பு தானமும் ஒன்றாகும். மூளைச்சாவு அடைந்தவர்களின் உறுப்புகளை எடுப்பதன் மூலம் பல ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மறுவாழ்வுக்கு வழிபிறக்கிறது. நிகழ்ச்சியில் தொடர்வது வேளாண் உலகம்.
1: விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி.
0: நிகழ்ச்சியை ஒரு திரை இசை பாடலோடு தொடங்குவோமா? மண்ணுக்கேத்த மைந்தன் திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: இன்றைய வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் இஞ்சி சாகுபடி குறித்து மக்காபாட் பகுதியைச் சேர்ந்த திரு கே கணேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் அன்பு நேயர்களே, இன்றைய வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் மக்காபாட் பகுதியைச் சேர்ந்த திரு கணேசன் அவர்கள் அவர் தம் அனுபவத்தை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம் கணேசன்.
1: வணக்கம்.
0: நீங்கள் இந்த மக்காபாட் பகுதியில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க?
1: 40 வருஷமாக இருக்கேன்.
0: உங்களுக்கு சொந்தமான இடம்லாம் இருக்கா?
1: சொந்த இடம் இருக்கு.
0: என்னென்ன விவசாயங்கள்லாம் பண்ணுறீங்க
1: நீங்கள்? ஒய்பாசி, வெண்டி, கத்திரிக்காய், மர்சா, தண்டங்கிற இதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணுறோம்.
0: கத்திரிக்காய் எல்லா விவசாயம் பண்ணுறீங்க?
1: எல்லா விவசாயம் பண்ணுறேன்.
0: இதை தவிர உங்களுக்கு இந்த ஸ்பைசஸ், அதாவது நறுமண பொருட்கள், மஞ்சள், இஞ்சி?
1: மஞ்சள் இஞ்சி போடுறோம்.
0: இஞ்சி போடுறீங்க?
1: சேம்பு, பால்சேம்பு, இதெல்லாம் போட்டு எடுக்கிறோம். கருணக்கிழங்கு
0: இதெல்லாம் போடுறீங்க?
1: போடுறோம்.
0: அதுக்கு இது போடுறதுக்கு வந்து நேரம் காலம், எந்த நேரத்தில் நீங்கள் போடுவீங்க? இப்போ வந்து இப்போ காய்கறி எந்த நேரத்தில் போடுவீங்க? இந்த மாதிரி இந்த இஞ்சி
1: இதெல்லாம், இஞ்சி கருணக்கிழங்குலாம் ஏப்ரல் மாதம் போட்டுருவோம்.
0: போட்டுருவீங்க
1: வெள்ளத்தில் போட்டு அப்புறம் மழை பெஞ்சோடனே எல்லாம் முளைச்சிடும்.
0: முளைச்சிடும்.
1: முளைச்சி வரும்.
0: இப்போது நம்ம இஞ்சி சாகுபடி பற்றி பேசுவோம் இன்னைக்கு, சரிங்களா? இஞ்சி வந்து இன்னைக்கு அந்த மாடலில் வந்து நிறையா விளையக்கூடிய ஒன்று.
1: ஆமாம்.
0: நீங்கள் இஞ்சி விவசாயம் பண்ணுறீங்க, இந்த இஞ்சி விவசாயம் எப்படி பண்ணுறது?
1: முதல் வந்து உழுதுட்டு மேடி எடுத்து அதில் அப்புறம் நம்பட்டி வச்சு குழி எடுத்து அதில் ஒவ்வொருத்தர் கூட ஒடிச்சு போடுவோம். போட்டு அப்புறம் மண்ணை பராமரி பண்ணிடுவோம். பராமரி பண்ணிவிட்டு அடுத்து
0: இதுக்கு என்ன உரம் போடுவீங்க? அதுக்கு
1: உரம் கோழிச்சாணி தான் போடுவோம்.
0: கோழிச்சாணி போடுவீங்க?
1: போட்டு
0: உழுதுறையாக டிஏபி வருது, யூரியான்
1: அதெல்லாம் போட மாட்டோம்.
0: அதெல்லாம் போடுறதில்லை.
1: கோழிச்சாணி வந்துட்டு பஸ்தாவை உதறி விட்டு போட்டு விரட்டிட்டு இஞ்சியை போட்டுட்டு அது மேலே பத்தியை போட்டு முடிடுவோம்.
0: பத்தினா இலை, என்ன இலையை போடுவீங்க?
1: இந்த பாக்குப்பட்டையை, பாக்குப்பத்தி,
0: பாக்குவலை இலையை,
1: இலையை போட்டு முடிடுவோம். முடிட்டு ஒரு மாதம் செண்ட உடனே பயிர் வந்துடும். பயிர் வந்து அப்புறம் ரெண்டு மாதம் செண்டு அந்த பத்தியை வச்சு வேற பத்தி காட்டு பத்தி
0: களை அதிகமாக முளைக்குமே, அதுக்கு என்ன செய்வீங்க?
1: களையை வந்து நாங்கள் எடுப்போம், பறிச்சிடுவோம். ஆள் விட்டு அத்தக்குழி ஆளை விட்டு எடுத்துருவோம். ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபா சம்பளம்.
0: பெண்களுக்கு 500 ரூபாயா? ஆண்களுக்கா?
1: பெண்களுக்கு.
0: பெண்கள் ஆண்களுக்கு வரும்போது அதிகமாக கேட்பாங்களா?
1: ஆண்களுக்கு வந்து 800 ரூபா கொடுக்கணும். சாப்பாடு இதெல்லாம் போட்டு 800 ரூபா, 900 கொடுக்குறோம். அது நம்பட்டி விட்டு அது இது விட்டுறதுனால ஆம்பளைக்கு ரேட்டு கூட
0: 800 ரூபா.
1: லேடிஸுக்கு வந்து 500 ரூபா
0: களை எடுக்கிறதுக்கு.
1: களை எடுக்கிறதுக்கு நாளைக்கு இந்த கச்சடா இது பிடுங்கிறதுக்கு, இந்த நாளி பாசியில் போய் பாசி எதில் இருக்கோ அதெல்லாம் பிடுங்கிறதுக்கெல்லாம் 500 ரூபா கொடுக்குறோம். சாப்பாடு போட்டு.
0: ஆமாம். இப்போ வந்து உரம் போட்டுங்க, உரம் போட்டு
1: களை எடுக்கிறோம்.
0: களை எடுத்துருங்க. எடுத்த பிறகு
1: களை எடுத்த போட்டு அப்புறம் பூச்சி இது அடிச்சுன்னா மருந்து அடிப்போம். ஆர்கானிக் மருந்து இருக்கு.
0: ஆர்கானிக் மருந்து இருக்கு,
1: அதை தான் அடிப்போம்.
0: மருந்து
1: அது வந்து ஏற்கனவே இதாகாது. இந்த இந்த போட்டு இந்த
0: கெமிக்கல்,
1: கெமிக்கல் உள்ளது வந்து அடித்தோம்னா இதாகிரும்.
0: என்ன ஆகும் அது?
1: அதில் வந்து பயிருக்கு கேடு வரும், ரொம்ப இதாகும், சாகும், எடுத்து போகும். அதனால அர்க்கானி உரம் போட்டோம்னா இயற்கையாக.
0: இயற்கைக்கு என்ன மருந்து? அது கடையில் கிடைக்கிறது வாங்கி போறீங்களா? நீங்களே தயார் பண்ணி?
1: நம்ம தயார் பண்ணலாம். சாணி, மண், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள தண்ணியில் வெள்ளம் 2-3 கிலோ போடுவோம். அதெல்லாம் போட்டு ஊற வச்சு பிப்பாவில் ஊற்றி தண்ணியை ஊற்றி தண்ணி ஒரு 40 லிட்டர் 50 லிட்டர் ஊற்றணும். ஊற்றி பெரிய பிப்பாவில் இந்த வெள்ளம், மாட்டு சாணி, இதெல்லாம் போட்டு
0: மாட்டுடைய யூரியன், இது வந்து பஞ்சகவ்யான்னு சொல்றது,
1: அந்த இதெல்லாம் போட்டு ஊற வச்சு அதை அடித்தோம்னா இந்த பூச்சி இது எதுவும் வராது.
0: இந்த இந்த இயற்கை பூச்சி வரட்டியில் வந்து நீ மாஸ்திரான் என்று சொல்லக்கூடிய அது ஒன்றும் இருக்கு.
1: அது இருக்கு.
0: அதையும் செய்வீங்களா? வேப்பிலையை வந்து, வேப்பிலை கரைசலை வந்து ஊற வச்சு,
1: ஊற வச்சு அதையும் அடிக்கலாம். ஒரு 10 நாள் போட்டு ஊற வச்சு அடித்தோம்னா அதில் வந்து எந்த இதுவும் வராது.
0: சில விவசாயிகள் சொல்கிறாங்க என்னென்னா, இது மாதிரி இயற்கையான இது மாதிரி கொசு வரட்டி, இந்த பூச்சி வரட்டியெல்லாம் அடித்தா வந்து அவ்வளோ எஃபெக்ட் கொடுக்க மாட்டேங்குது, கெமிக்கல் மருந்து மாதிரி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு.
1: சில அது கொடுக்காது, ஆனால் அது வந்து மண்ணுக்கு கேடு இல்லை.
0: நிச்சயமாக
1: இருக்கும். இந்த கெமிக்கல் அடிக்கிறது வந்து இதாகும்.
0: மண்ணுக்கு கேடுனா என்ன? எப்படி மண்ணுக்கு கேடுன்னு சொல்றீங்க நீங்க?
1: மண்ணுக்கு வந்து இந்த கெமிக்கல் மருந்து அடிக்கிறோமா, இந்த லேட்டு மருந்து, அர்ஜென்ட் மருந்து, இது எல்லாம் அடிக்கிறோமா, பில்லு சாகுறதுக்கு அடிக்கிறோமா, அதுல வந்து பாதிக்குது. அதில் வந்து இதாக வளர்ச்சி வராது.
0: என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியும். மண்ணுக்கு அப்புறம் திருப்பி எதுவும் போட்டோம்னா வராது. அந்த

0: கெமிக்கல் மருந்து அடிக்கிறது, அதுதான் ஒன்று.
1: அதாவது என்னன்னா, கெமிக்கல் மருந்து வந்து ரசாயன மருந்துகள் வந்து ரொம்ப வீரியத்துடன் இருக்கும். இது அடிக்கும்போது அந்த மண்ணில் உள்ள மண்புழுக்கள் சரி, அந்த நல்ல வைரஸ் பாக்டீரியா இவெல்லாம் என்ன இறந்து போகும். அதுதான் மண்ணை வளப்படுத்தக்கூடிய தன்மை உடையது இந்த மண்புழுக்கள்லாம்.
0: ஆமாம்,
1: அப்போ மண்புழுக்கள் வந்து இறந்து போயிடுச்சுன்னா, கெமிக்கல் மருந்து இறந்து போச்சுன்னா அப்புறம் மண் வளப்படாது.
0: வளப்படாது, அதுக்கு தான் நாங்கள் இந்த இயற்கை உரம் போடுறது. அது நல்லா இருக்கும்.
1: இப்போ அந்த இஞ்சி அறுவடை பண்ணுவீங்க, இதுக்கு இடையில அதுக்கு பக்குவம் இருக்கா இஞ்சிக்கு?
0: அது மண் அணைச்சு, மண் அணைச்சோடனே கப்பு கவரமா பெருசா வளர்ந்துடும், வளர்ச்சி ஆயிரும்.
1: அப்புறம் அதாவது களை எடுத்த பிறகு திருப்பி நீங்க இப்ப இலை போடணுமா? இலை போட்டு மண் போடணுமா?
0: மண் போடணும், இடையில ஒரு மண் ஏத்தணும்,
1: மண் அணைக்கணும்.
0: அணைக்கணும், அணைச்சா தான் இஞ்சி நல்லா நல்லா சாப்பிடாவ பெருசா வைக்கும்.
1: பெருசா வைக்கும். ஒரு ஒரு குழியில விதை போட்டீங்கன்னாக்கா, அந்த குழியில எத்தனை இஞ்சி, எத்தனை ஒரு கிராம் இஞ்சி வைக்கும் ஒரு செடியில?
0: ஒரு செடியில வந்து எடுத்தோம் சொன்னா சரி, ஒரு கிலோ அரை கிலோ வரும். அது வளர்ச்சிக்கு உள்ளது, இதுல நல்லா வரும், வரக்கூடிய சக்தி இருக்கு. அரை கிலோ ஒரு கிலோ வரும், நல்லா ஒரு தூர் ஒரு தூக்கடா தண்ணின்னு போடுறோமா, அது இப்படி வந்துடும்,
1: பெருசா வந்துடும். ஒரு அது அரை கிலோ, அரை கிலோ,
0: அரை கிலோ ஒரு கிலோ வரும். ஒரு தூர் புடிஞ்சு எடுத்தோம்னா வெட்டையில ஒரு கிலோ அரை கிலோ வரும்.
1: இப்போ இது எந்த மாசம் நீங்க அறுவடை பண்ணுவீங்க?
0: அறுவடை பண்றது ஜனவரியில தான் அறுவடை பண்ணுவோம். எடுப்போம், அப்புறம் விதைக்கு வைப்போம், விற்கவும் செய்யலாம். இடையில விலை இருக்கா, அப்ப 250 ரூபா 300 ரூபா இருக்கல எடுத்து வைப்போம். தீபாவளி டயத்தை எல்லாம் எடுத்து வைப்போம். விலை இருக்கையில,
1: விலை இருக்கையில இஞ்சியை பக்குவப்படுத்தி வைப்பீங்க நீங்க? அந்த இஞ்சியை பக்குவப்படுத்தி வைப்பீங்க,
0: சனவரியில எடுத்துட்டு அது குழி வெட்டி அதுல இஞ்சி அடுக்கி வச்சிட்டோம்னா, பத்திய போட்டு முடிட்டோம்னா அது காயாது,
1: இடையும் குறையாது,
0: இடம் குறையாது, அப்படியே இருக்கும். அந்த சீசன் வரையில ஏப்ரல் மாதம் எடுத்து அப்புறம் உழுதுகிட்டு போட்டுருவோம்.
1: இப்போ வந்து குழிகளை வைக்கிறீங்க வேலை வர்ற வரையும், அதில் கெட்டு போகாதுல்ல?
0: கிடையாது, கிடையாது, கிடையாது, அது அப்படியே இருக்கும். தக்க தக்க அப்படியே அடிக்கி அடிக்கி வச்சிருவோம். அப்போ அதில் அந்த மாதிரி எடுத்து நல்லா யூஸ் பண்ணலாம்.
1: இதில் உங்களுக்கு லாபம் வருதா உங்களுக்கு? இதில்
0: லாபம் இருக்கு,
1: லாபம் இருக்கு,
0: லாபம் இருக்கு.
1: எவ்வளோ நீ செலவு பண்ணுவீங்க, எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு?
0: எங்களுக்கு வந்து அதில் இப்போ ஒரு மடங்கு 40 கிலோ போட்டோம் சொன்னா எப்படியும் 10 மணங்கு கிட்ட வரும்,
1: 10 மணங்கு வரும்,
0: 10 மணங்கு வரும். ஒரு மணங்கு போட்டோம்னா 10 மணங்கு
1: நல்லா நல்ல விலை இருக்கணும்,
0: விலை இருக்கணும், விலை இருந்துச்சுன்னா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும், இல்லைன்னா விலை இறங்கிருச்சுன்னா கம்மியா வரும்.
1: இதுல நஷ்டத்துக்கு வழி இருக்கா? இல்ல இல்ல,
0: நஷ்டத்துக்கு வழி இல்லை, எப்படியும் வந்துடும். நமக்கு விதைக்கு போக ஏதோ இடையில விற்கிற போது விலை வரையில நமக்கு அதுல வந்து நஷ்டம் வராது.
1: இப்ப ஃபசல் பீமா யோஜனா, அதாவது உங்களுக்கு அந்த செடிகள் காய்கறிகள்லாம் இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கலாம், இன்கேஸ் திடீர் மழையினால பாதிக்கப்படுது, இல்ல நோய் வந்து பாதிக்கப்படுது. இதுக்கு இன்னைக்கு அரசாங்கம் வந்து இன்னைக்கு அதுக்காக ஃப்ரீ இலவசமான ப்ரீமியம் கொடுக்குறாங்க கட்டுறதுக்கு, அந்த மனுக்கு அந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் பண்ணி வைக்க வைப்பீங்களா?
0: அதில் அது வரைக்கும் நாங்கள் வைக்கல,
1: வைக்கல, அதை பற்றி உங்களுக்கு விவரம் தெரியலையா? உங்களுக்கு
0: விவரம் தெரியல, அதை நாங்கள் வைக்கவும் இல்லை.
1: நீங்கள் இதுக்காக நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள அக்ரிகல்ச்சர் அதிகாரிகள் போய் பார்த்தீங்கன்னா இதுக்காக உங்களுக்கு விவரம் சொல்லுவாங்க நீங்கள். ஏன்னா திடீர்னு அதிகமான மழை பெய்கிறது, திடீர்னு ஏதாவது நோய் வந்துடுது, உங்களுக்கு நஷ்டமாக இருக்கும்ல?
0: ஆமாம், நஷ்டமாக இருக்கும். காற்று மழை அடிச்சு இந்த வாழைகள் எல்லாம் சாயுது, எல்லாமே போயிடுது. இந்த தற்காரி வாழையெல்லாம் வைக்கிறான், காற்றுல அடிச்சு தாரோட சாயுது, எல்லாம் சாஞ்சு போகுது. அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு போனாக்கா அப்புறம் பார்த்துட்டு போவாங்க, அப்புறம் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல.
1: இப்போ பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா அப்படி ஒரு திட்டம் பல வருடங்களாக இது நடைமுறையில் இருக்கு. இதில் வந்து விவசாயிகளுக்கு வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து வருடம் 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்கள் குறு விவசாயி தானே?
0: ஆமாம்.
1: உங்களுக்கு அது மாதிரி கிடைக்கிறதா? உங்களுக்கு
0: அப்படி கிடைக்கலையா? நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே, பட்டா இல்லாதனால,
1: பட்டா
0: இல்லாதனால கிடைக்கல. கிடைக்கும் நம்பிக்கையாக இருக்கிறோம், கிடைக்கலையே, கொடுக்கலையே. ரொம்ப பேருக்கு இல்லை, மக்காப்பாட்டு ஏரியாவில்.
1: நீங்கள் எத்தனை வருஷமாக அங்கே இருக்கீங்க? அந்த எந்த அதமானுக்கு எப்போ வந்தீங்க? எத்தனை வருஷமாக அதில் விவசாயம் பண்ணுறீங்க
0: நீங்கள்? நாங்கள் வந்து இப்போ 83லேருந்து விவசாயம் பண்ணுறேன் அந்த காட்டில் வந்து.
1: இஞ்சி தவிர வேற என்னென்ன விவசாயம் பண்றீங்க அங்க?
0: அதுல வந்து தென்னை மரம் இருக்கு, பாக்கு மரம் இருக்கு, முந்திரி மரங்கள் இருக்கு. இதான் இந்த விவசாயம் இதில் தான் பார்க்குறோம்.
1: பாக்கு மரங்கள், தென்னை மரங்கள் எப்படி வருமானம் வருது? நல்ல வருமானம் வருது.
0: வருது, கொஞ்சம் கொஞ்சம் தென்னை மரம்லாம் வருது, தேங்காய் கிடைக்குது, பாக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. மரம்லாம் இப்போ பெரிய மரம் ஆயிடுச்சு, இப்போ அதிகம் வரணும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது.
1: நீங்கள் ஆடு மாடு கோழிலாம் வளர்க்குறீங்களா? லட்சம் வருமானம் தானே இது?
0: அது கோழி வளர்க்குறோம், ஆடு இருக்குது, மாடு 2 மாடு இருக்குது, அதெல்லாம் வளர்க்குறோம். பால் வச்சு ஊற்றுறோம்.
1: பால் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டுமா இல்லை விற்கவும் செய்கிறீங்களா?
0: விற்கவும் செய்கிறோம், வீட்டுக்கு போக எடுத்துட்டு பாக்கி விற்கவும் செய்கிறோம்.
1: யார் வீட்டு வீட்டுக்கு பண்ணி கொடுக்குறீங்களா?
0: இல்லை இல்லை, வியாபாரிகிட்ட கொடுத்துருவோம். வியாபாரி வர்றாங்கல்ல அவங்ககிட்ட கொடுத்துருவோம்.
1: கோழிலாம் வச்சிருக்கீங்களா?
0: கோழிலாம் இருக்கு கொஞ்சம்.
1: அதாவது என்னன்னா, இப்போ வந்து மாடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், இதுக்கு திடீர் திடீர் சீக்கிரம் வருது, இதுக்குள்ள நீ என்ன பண்றீங்க? மருத்துவம் பண்றீங்க?
0: அது மெடிக்கலுக்கு போறோம், வெட்டினரி மெடிக்கல்ல போய் ஊசி இதை போட்டு கொண்டுகிட்டு வருவோம். இப்போ மாட்டுக்கு இப்போ

0: இன்ஜெக்ஷன் போடுறா இருந்தா சின பிடிக்கலன்னா அதை கூட்டி கொண்டு போய் போட்டு கொண்டு வரோம்.
1: திடீர்னு வருது, நீங்க போறீங்க டாக்டர் இல்ல, இயற்கையான மருத்துவங்கள் இந்த பண்றது இல்லையா? நீங்க அந்த காலத்துல நம்ம எல்லாம் இயற்கையான மருத்துவத்தை
0: நான் தான் கொடுத்தேன். இப்ப இங்க இல்லையா இயற்கையான மருந்து? மெடிக்கலுக்கு போனாதான் ஆகுது. இயற்கையான மருந்து எல்லாம் இப்ப இல்ல. வேப்பனை இதெல்லாம் தடவுறோம். ஏதாவது சிட்டின்னு வந்துச்சுன்னா கண்டுக்கு பூச்சி அஞ்சு பணத்தை மெடிசன் கொடுக்குறாங்க, கொடுத்து அதை சரியாக்குறாங்க.
1: இப்போ கேரியில் தான் நிறைய அந்த இயற்கை மருத்துவத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க. இன்னைக்கு மஞ்சள், மிளகு, சீரகம், இந்த மாதிரி இயற்கையான நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி மாடுகளுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணணும், ஆடுகளுக்கு வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு
0: சொல்கிறாங்க. அதெல்லாம் பழைய காலத்தில் இருந்துச்சு, இப்போ இப்போ உள்ள இதில் இல்லை
1: செய்யறதில்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து அரசாங்கம் வந்து இன்றைக்கி அந்த நம்ம நம்ம இந்தியாவின் பூர்வீக மருத்துவமான இயற்கை மருத்துவத்தை செய்யணும் அப்படின்னு இன்றைக்கி அரசாங்கம் அதுக்காக ஊக்குவிச்சு வர்றாங்க. அதையும் நீங்கள் கற்றுக்கிட்டு இன்றைக்கி நம்ம இயற்கை மருத்துவம் செய்யும்போது அதில் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இருக்காது. இப்போ வேற காய்கறிகள் வெண்டி போடுறீங்க, கத்திரி போடுறீங்க, இதெல்லாம் எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க?
0: மார்க்கெட்டிங்னு சொன்னாக்கா காலையில் காய் எடுத்துட்டு வேனில் ஏற்றி கொண்டு போய் மார்க்கெட்டில் உண்டு பார்த்து பேசுகிற உண்டு
1: ஹோல்சேலில் கொடுத்துருவீங்க?
0: ஹோல்சேலில் கொடுத்துருவோம். அங்கே வந்து யாவரிகிட்ட கொடுத்தாக்கா அதெல்லாம் இந்த வராது. நம்ம டேரெக்டாக அன்னனைக்கு ரேட்டு கட்டுக்கிறலாம். வெண்டிக்காய் அன்றைக்கி 100 ரூபா போகுது, 120 ரூபா போகுது, அதெல்லாம் அப்பப்போ கட்டுக்கிறலாம். இப்போ பொய்ப்பாசி 20 ரூபா, நாளிப்பாசி 15 ரூபா, அதெல்லாம் ரேட்டு அன்னனைக்கு கட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் மார்க்கெட் டேரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருவோம்.
1: நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, இது தவிர வேறு என்னென்ன பண்ணுறீங்க நீங்கள்?
0: வியாபாரமும் பண்ணுறேன்.
1: என்ன வியாபாரம் பண்றீங்க நீங்க?
0: பாக்க வியாபாரம், முந்திரி கொட்டை, தேங்காய், இதே எடுத்து வியாபாரம் பண்றேன்.
1: எங்கெங்க போய் நீங்க பண்ணுவீங்க?
0: வீடு வீடா போய் எடுப்பேன். வண்டி வச்சு போயிட்டு வீடு வீடா போய் எடுத்து தூக்கிட்டு வந்து ஏத்திட்டு வருவேன்.
1: ஒவ்வொரு வீட்லயும் என்னென்ன பொருள் கிடைக்கும்?
0: ஒரு வீட்லயும் பாக்கு கிடைக்கும், முந்திரி கொட்டை எடுப்பேன், தேங்காய் கிடைச்சாலும் அதையும் எடுப்பேன், ஆடு கிடைச்சாலும் கிடா இது அதையும் வாங்கி வியாபாரம் பண்ணுவேன். கோழி எது கிடைக்குதோ எடுத்துட்டு வருவேன். ஞாயிற்றுக்கிழமை சண்டே சண்டே விடாய் இதெல்லாம் வெட்டி அது போடுவேன், விற்பேன். இதெல்லாம் இந்த தொழிலும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
1: இப்போ பாக்கு வியாபாரம் அது ஒரு சீசனில் தான் கிடை வரும்.
0: அது சீசன் டைம்ல.
1: ஆமாம், பாக்குடைய விலை வந்து எப்போவுமே சில டைம்ல ஏறும்
0: ஏறும்
1: இறங்கும்
0: இறங்கும். அது கண்டினியூவாக இல்லை, ஒரு டைம் 300 வரும், 250 வரும், திடீர்னு

0: இப்போ பாக்கு வியாபாரம் அது ஒரு சீசனில் தான் கடை வரும்.
1: அது சீசன் டைம்
0: ஆமாம். பாக்குடைய விலை வந்து எப்போவுமே சில டைமில் ஏறும்
1: ஏறும்
0: இறங்கும்
1: இறங்கும். அது கண்டினியூவாக இல்லை, ஒரு டைம் 300 வரும், 250 வரும், திடீர்னு 150 வரும். அது வந்து கண்டினியூவாக சொல்ல முடியாது
0: சொல்ல முடியாது. அப்படி எப்போ என்ன ரேட் எடுப்பீங்க, என்ன ரேட்டில் கொடுப்பீங்க, உங்களுக்கு அதில் என்ன லாபம் இல்லை?
1: நாங்கள் இப்போ 300 310 அறிஞ்சுன்னு சொன்னால் நாங்கள் 305 ரேட்டு போட்டு எடுப்போம். 5 கிடைக்கும், 2 கிடைக்கும்
0: ஒரு கிலோவில்.
1: ஒரு கிலோவில்
0: இதில் இந்த பாக்க பொறுத்தளவில்
1: அவ்வளோதான் கிடைக்கும். 5 வச்சு எடுப்போம், 2 கிடைக்கும், 3 கிடைக்கும். 500 எடுக்கும்போது எடுத்து அதில் அந்த கமிஷனை எடுத்துக்கிறோம்.
0: நீங்கள் இது கொண்டு எங்கே கொடுப்பீங்க? நீங்கள் இந்த பாக்கெல்லாம் கொண்டு போய்
1: நாங்கள் இப்போ ஹோல்சேல் கடை வியாபாரி இருக்காங்கல்ல, பஜாரில் கொண்டு போய் கொடுத்துருவோம்.
0: வியாபாரி வண்டியெல்லாம் பிடிச்சி கொண்டு கொடுத்துருவோம்,
1: அங்கே வெளில ஏற்றுக்கொண்டு போட்டு டைரெக்டாக கொடுத்துட்டு வரும்.
0: நல்ல லாபம் கிடைக்கிறதா?
1: லாபம் கிடைக்கும்,
0: நஷ்டத்துக்கு விழுது வழி இல்லை,
1: நஷ்டம் வராது.
0: நஷ்டம்
1: முந்திரி கொட்டையெல்லாம் எடுப்போம், 40 எடுப்போம், 45 கொடுப்போம். அது நம்மளுடைய திறமை எவ்வளவு வருதோ அதை எடுத்துக்கிறோம் கொடுப்போம்.
0: இப்போ விவசாயிகள் வந்து எங்க 5 கூட கிடைக்குதோ
1: அதை பார்ப்பாங்க பார்ப்பாங்க. அது மாதிரி நம்மளும் அனுசரித்து எடுக்கணும், அதுக்காக ஒரே இது பண்ண முடியாது.
0: உங்களை போல இன்னமும் நிறைய வியாபாரிகள்
1: இருக்காங்க, அவங்க 2 சேர்த்து எடுப்பாங்க, குறைச்சும் எடுப்பாங்க. இந்த மாதிரி திருஷ்டங்களாக இருக்கு,
0: போட்டிகள்
1: போட்டிகள்னு இருக்கு. நான் ஒரு விலை சொல்லுவேன், அந்த ஆள் அடுத்த வியாபாரி வந்து ஒரு விலை சொல்லும், அப்படி அதில் போட்டிகள்லாம் இருக்கு, பார்த்து எடுக்கிறது.
0: இது எத்தனை வருஷம் வந்து தொழில் பண்ணுறீங்க நீங்கள்?
1: 25 வயசுலேருந்து இந்த தொழில் பண்ணுறேன்.
0: இது தவிர தேங்காய்லாம் எடுக்கிறீங்க, தேங்காய் வாங்கி கொப்பரையாக போடுவீங்களா?
1: கொப்பரையெல்லாம் போட மாட்டேன்,
0: நிறைய கொடுத்துருவீங்க,
1: நேராக டேரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருவேன்.
0: அதை யார் கொடுப்பீங்க?
1: வியாபாரிகிட்ட கொடுத்துருவேன், எடுப்பேன், 2 கமிஷன் வச்சுக்கிட்டு கொண்டு போய் கொடுத்துருவேன்.
0: நீங்கள் அதை வாங்கி கொப்பரையை பண்ணி வைக்கிறீங்க?
1: கொப்பரை யூஸ் பண்ணுறதுக்காக நம்மளால முடியாது, பார்க்க முடியாது.
0: முயற்சி பண்ணலாமே நீங்கள்?
1: பண்ண முடியாது, நான் டேரெக்டாக எவ்வளோ கிடைக்குதோ எடுத்து கொண்டு போய் வேணையத்துக்கு கொண்டு போய் போட்டு வந்துடுவேன். நமக்கு அதில் கமிஷன் கிடைக்கும், பஸ் போதும். அதுக்காக கொப்பரை போட்டுக்கிட்டு அதெல்லாம் இழுத்து நம்மளால் செய்ய முடியாது.
0: இப்போ எங்கள் கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகளும் தராங்க
1: செய்கிறாங்க
0: தராங்க. இது வந்து தேங்காயெல்லாம் வாங்கி நீங்கள் கொப்பரையை பண்ணி கொப்பரையிலேருந்து எண்ணெய் ஆட்டி எண்ணெயை குனி கொடுக்கும்போது இன்னும் மதிப்பு கூடுதல் செய்யும்போது இன்னும் அதுக்கு அதிகமான விலை கிடைக்குங்கிறாங்க. இதெல்லாம் செய்யலாமே நீங்கள்?
1: அது நம்மளால் செய்ய முடியாது, நம்மளால் முடியாது, இன்னும் வயசு போயிடுச்சு, அது செய்கிறதுக்கான இது இல்லை. ஏதோ கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு போவேன்
0: அப்பப்போ,
1: அப்பப்போ அதுதான் செய்வேன்.
0: இப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க?
1: குழந்தைகள் வந்து எனக்கு 3 பசங்க, 2 ஆண் 1 பெண். இப்போ ஒரு ஆள் வந்து பெண் ஓட்டுறேன், காய்கறி இது எடுத்துகிட்டு போவேன், பாக்கு எடுத்தாலும் சரி தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு முத்தாள் செய்கிறேன். சின்ன ஆள் கடையில் இருக்கிறேன்.
0: கடையில் என்ன வியாபாரம் பண்ணுறாரு?
1: கடையில் இந்த தற்காரி தான்,
0: காய்கறிகள்
1: வெண்டி வியாபாரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெருமாள் அளவில்
0: உங்கள் பிள்ளைகளும் இந்த விவசாயம் சார்ந்த தொழில் தான் பண்ணுறாங்க?
1: அதான் பண்ணுறாங்க.
0: ஊருக்கெல்லாம் போகிறதுண்டா நீங்கள்?
1: ஊருக்கெல்லாம் போகிறதுண்டு, வருஷத்துக்கு 1 முறை போவேன், போயிட்டு 2 இருந்துட்டு அப்புறம் வருவேன்.
0: ஊரில் போய் என்ன பண்ணுவீங்க நீங்கள்?
1: ஊரில் போய் என்ன, அப்படியே அங்கிட்ட கோயில் குளத்துக்கு போயிட்டு சுற்றிட்டு நேற்று கிடங்கு சாமிக்கு வச்சுக்கிறத செஞ்சுட்டு அதோட வருவோம்.
0: விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நாங்கள் வந்து இப்போ விவசாயிகளுக்கு இயற்கையான உரம் தான் போட வச்சுட்றோம்,
0: இயற்கையான உரம் தான் போடணும்
1: போடணும். கெமிக்கல் மருந்து தேவையில்லை.
0: கெமிக்கல் மருந்து போடுறதுனால என்ன பாதிப்பு?
1: அது வந்து மண்ணுக்கு இதாகுது, பாதிப்பாகுது,
0: மண்ணுக்கு பாதிப்பாகுது. அருமையான கருத்தை சொன்னீங்க கணேசன், நிகழ்ச்சியில் கலந்துட்டீங்க, மிக்க நன்றி, வணக்கம்.
1: ஓகே, வணக்கம். வணக்கம்
0: நேயர்கள். இதுவரை இஞ்சி சாகுபடி குறித்து மக்காப்பாட் பகுதியைச் சேர்ந்த திரு கே கணேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் வரதராஜன். நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை வேளாண் உலகம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நாளைய எமது தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், ரசிகர் தென்கிண்ணம் ஆகியன கேட்கலாம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.